0: இங்கே ஏற அறுத்தாப்தி சேர்மான் தான் இங்க கிட்ட ஏறு ஓக்க பையன்.
1: ஹே இளமி தேவி, ஹே இளமி, கேந்தது கேள்வி நான் வாசலி. அதோ இருமரத்தக்கோ பூடுமான் தெரோ கட்டி தோசி தர நான் தடக் தாக்கட தெராயர்
2: நந்தே ஹிடாம்பி ரகசரசியல ஹிடாம்பி ஆந்தனு மோர் தாதால இருப்பார போடு மந்தேரு உருக்குனு கடி தோச்சி தரித்தோர் பத்தி நாக்கு தே பத்தல பண்ணி புற பை துணே துணே லாக்சர் மந்த நிமித்த பாய் சொக்கோடு மந்தி ரேண்டு படித்தாசு
0: அரே நிமித்தால் தைத்து நன்னா நேண்டு
2: பாத்தான் பா தாய் தின்தோரு இச்சோர் சொக்கோடு மந்தரே தைத்து தாதி சார் நீ கோய்
0: நிம் வெள்ள வாழ்க்கு பண்ணி மே நீ சரி நிம் சொல்
2: சரி சொன்னல வாய நீ ராசி சரி தாக்க கட்டி கட்டலிக்கு பாரி தான் பாத்தி பார்த்த கோஷ்டி வாயினு